0: பாசரிக்கா அருந்ததி ரெண்டு ரெண்டு ரெண்டு இலா இலா
1: யாண்டி
0: பாசரிக்கா
1: மிம்மல்னே
0: அருந்ததி
1: ஏமிட்டேண்டலா கலவரிஸ்து நேரும் யாண்டி மிம்மல்னே